நேரம் காலை 5:34. தொடர்ந்து சீர்காழி கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

5:47 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: கல்லாய் போன மனிதர்களானே.
1: புலரும் பொழுது நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக யூத் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: தேனிசையின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து

நேரம் காலை 6:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. தொடர்ந்து மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல்லாரேஸ்வரி குரலில்.

நேரம் காலை 6:47 தேனிசை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக நடராஜ முதலியார் அவர்களின் குரலில்

0: நாம் மகாவித்யாலயானாம் ஸ்தானிய சங்கடனானாம் ச சங்யோகேன சதசஹ ஸ்தானேஷு கார்யக்ரமாணாம் சஞ்சாலனாய விஷால ராஷ்ட்ரிய ஜாலஸ்ய சக்த்யா ப்ரவர்த்ததே. நிர்வாச்சனாயோகः அத்ய ராஷ்ட்ரிய ராஜதான்யாம் சர்வேஷு மததான கேந்திரேஷு விசேஷ சிவிராணி ஆயோஜயிஷ்யதி. பிரதிதினஸ்யாபியானஸ்ய உத்தேசியம் நாகரிக நூதன சமாவேசனே நிர்வாச்சக சூச்சியாம் பிரஸ்தாவித சமாவேசனஸ்ய அதவா நாம விலோபனஸ்ய ஆக்ஷேபைஹி நிர்வாச்சக சூச்சியாம் விவரணானாம் சம்சோதனே ச சஹாயம் கர்த்தும் பவிஷ்யதி இதி வார்த்தாஹ.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 FM கோல்டில் நீங்கள் நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் சென்னை FM கோல்டு 100.1.
1: நீங்கள் இப்பொழுது இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மேண்டலின் இசை இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் KTCT தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2 பகுதி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரைகானம். பகல் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அனன்யா அசோக் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4:10 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் 2026 செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நீங்கள் இதுவரை என்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: இன்னும் சில நொடிகளில் தெலுங்கு செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பாகும்.

0: காணாமற் போனோர் பற்றிய அறிவிப்பு. சென்னை பம்மல் டிஃபூர் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம்: சுமார் 5.5 அடி உயரம், மானிறம், வட்டமுகம், வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விபரம் அறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும்.
1: கீதா காமாடியிலிருந்து தூக்கி போடுறாங்க கோல், கோல், ஓ ஓ மிஸ்.

0: ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நேயர்கள் இதுவரை திரை இசையை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆர்ட்ஸ் அவேரே நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: கேட்டு அந்த பாடல் ஒழித்த திரைப்படம் 36 வயதிலே திரைப்படத்திற்காக கல்பனா ராகவேந்தர்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: திரைகானத்தில் அடுத்து தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஸ்ருதி ஹாசன் ஏ ஆர் அமீன் பாடியுள்ள பாடல்
2: விண்வெளி நாயகன்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மண்டலன் இசை இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஷேர்த்திலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.

0: பாலகோல் என்கின்ற இடத்தில் பிறந்தார். முதலில் தனது தந்தை யு சத்யநாராயணா அவர்களிடம் மாண்டலின் இசைக்கருவியை பயின்றார். பிறகு சுப்பராஜு என்பவரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் தனது 6வது வயது முதற்கொண்டே மாண்டலின் இசையில் சிறந்து விளங்கினார். 1981 சென்னையில் இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். பிறகு உலக இசை அரங்கில் பேரும் புகழும் பெற்றார். மாண்டலின் இசை கருவியில் கர்நாடக சங்கீதத்திற்கு உண்டான கமகங்களை அனாயாசமாக வாசித்தார். இவர் கர்நாடக கச்சேரி மட்டுமல்லாமல் மேற்கிந்திய சங்கீத விற்பன்னர்களுடன் ஜுகல்பந்தி கச்சேரியும் செய்து பல நாடுகளில் புகழடைந்தார். 1998 பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார். 2010 சங்கீத நாடக அகாடமி விருதும் இவருக்கு கிடைக்க பெற்றது. இவருடைய உயர்ந்த இசை ஞானத்தால் சங்கீத உலகில் இவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்க பெற்றார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மாண்டலின் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இன்றைய இசைப்பெட்டகம் உங்களுக்கு வழங்குகிறது.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம், சரணு சித்தி விநாயகா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ரஜாப்பு தாளம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். உப்பலப்பு ஸ்ரீனிவாஸ் என்கின்ற மாண்டலின் யு ஸ்ரீனிவாஸ் தனது மிகச்சிறிய வயது முதற்கொண்டே மாண்டலின் இசைக்கருவியை கையாள்வதில் சிறந்த விற்பன்னராக திகழ்ந்தார். 1969 ஆம் ஆண்டு

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்த

கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம். இனி பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பைரவிராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்கள் இப்போது கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதலாவதாக வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனு எஸ்பி ஷைலஜா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:47:24. 100.1 எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்து நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீங்கள் இப்போது திரைகானம் கேட்கலாம். பிரிவும் சந்திப்போம் திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வேதா பாடியுள்ள பாடல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நிகழ்ச்சியின் நிறைவாக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியுள்ள பாடல் திரைப்படம் ஜோ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12:26.

0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.
1: இன்றியமையா சிறப்பினாயினும் குன்றவருபவிடல்.
0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.

நேர்கள் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்று மாலை 4:10 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் 2026 September 19 and 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கிகளின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொள்ள நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்பாக டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அனன்யா அசோக்

0: அவர்களின் பாட்டு இடம்பெறும் டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்களுடன் நேர்முகம். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நீங்கள் இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக மந்திரகுமாரி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன், ஜிக்கி ஆகியோர் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடலை பாடியுள்ளார்கள் டி ஆர் மகாலிங்கம், டி ஆர் ராஜகுமாரி. இடம்பெற்ற திரைப்படம் இதய கீதம். அடுத்து மங்கையர் திலகம் திரைப்படத்திற்காக ஆர் பாலசரஸ்வதி பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நீங்கள் இதுவரை திரைகானம் கேட்டீர்கள்.

மெல்லிசையில் அடுத்து பிஎம்ஜே தைரியம் இயற்றிய வரிகளுக்கு பாரதி சுகுமாரன் இசையமைத்துள்ளார். பாடலை பாடியுள்ளார் பத்மினி பாண்டியன்.

லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி ஹிரண்மயீம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, லலிதா ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல்கள் அருண்மொழி சித்ரா விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து பாஷா திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

தேவா திரைப்படத்திலிருந்து சித்திரப்படை பாடல் கேட்டீர்கள். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர

0: வகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 3:01. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 FM கோல்டில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, திரைகாணத்தில் தொடர்ந்து முத்து திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம்.
3: கொக்கு சீவ கொக்கு

கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டீர்கள். இனி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்கலாம், இந்தியன் திரைப்படத்திற்காக.

ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அருண். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம், காதல் கோட்டை திரைப்படத்திற்காக.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும்

0: கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
0: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

ஹரிஹரன் சித்ரா குரல்களில் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி மனோ சித்ரா குரல்களில் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் கேட்டீர்கள். அடுத்து ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக ஒலிக்க ஏற்கும் குரல் ரஞ்சித் பரோட் விஐபி திரைப்படத்திற்காக.

அரங்கிசி நிகழ்ச்சியில் அனன்யா அசோக் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக சித்தம் இறங்காத தேனையா, பாபநாசம் சிவன் பாடல், சகானா ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அனன்யா அசோக் அவர்களின் பாட்டு கேட்டும், டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

0: 4:10 பொங்குமங்கலம், ஞாயிறு ஆர். கோவிந்தராஜ் அவர்களின் நாகேஸ்வர இசை, ஹைதராபுரம் ஐஜி மோகன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஹாத் சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை என் அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை, திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 2:30 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. எம் சுதர்சன் அவர்களின் பாட்டு, மேல காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், மைசூர் எல் வடிவராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசுவலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். பி ஸ்ட்ராங் டு பி யூ வழங்குபவர் எஸ் ஜெசிகா, திங்க் செக் கிளிக் வழங்குபவர் எஃப் அனுஷா, டெமோக்ரசி த ஸ்ட்ரென்த் வழங்குபவர் அபிஷா சரல். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நேர்கள் கேட்டது, இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: Defense Force are conducting bilateral air exercise Veer Guardian 2026 in Jodhpur to bolster defense collaboration. The 14-day exercise, which will conclude on Tuesday, involves a diverse mix of Indian Air Force frontline combat aircraft, including the indigenous light combat aircraft Tejas, Su-30 MKI and Rafale, while Japan is participating with the F-2A fighter aircraft. Japanese Air Self-Defense Force Chief of Staff General Takehiro Morita flew a Tejas jet with a pilot, while Air Chief Marshal AP Singh flew solo on a Tejas jet as part of their sorties under the Indo-Japan bilateral air exercise. Later talking to media, Air Chief Marshal Singh said Japanese fighter aircraft operating from Indian soil for the first time marks a major milestone in defense cooperation between India and Japan. Union Minister of State for Defense Sanjay Seth today witnessed an air show by the Indian Air Force's Surya Kiran aerobatic team at Meerut in Uttar Pradesh. The Defence Ministry said the two-day air show began yesterday, drawing more than 1 lakh spectators, including students, NCC cadets and NSS volunteers. Speaking to the media, Mr. Seth described the performance as a remarkable demonstration of discipline, precision, teamwork and professionalism, reflecting the capabilities of the Indian Air Force. The Rashtriya Sankalp Samaroh is being organized across the country to strengthen the fight against drug abuse among young people under the Nasha Mukt Yuva Abhiyan or Drug Free India campaign. The Ministry of Youth Affairs and Sports said the campaign is witnessing active mobilization of young people, with the program being held at 1,067 locations across the country under the 100 weeks Nasha Mukt Yuva Abhiyan, aimed at building a drug-free youth community for a developed India. Moving on to sports, India has made a strong start to its medal campaign at the 2026 Asian Games in Aichi, Nagoya, Japan, with 2 silver medals coming from shooting on the opening day. Indian shooter Ilavenil Velavarayan won silver in the women's 10-meter air rifle individual event. Earlier, Ilavenil, Sonam Maskar and Vidarsa K. Vinod had won silver in the women's 10-meter air rifle team event, giving India its first medal of the games. China won gold. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi congratulated Ilavenil Velarivan on her individual silver. Both also congratulated the women's 10-meter air rifle team for opening India's medal account at the Games. Meanwhile, Indian women's cricket team has entered the final of the Asian Games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கல்வி, செல்வங்கள் அது மட்டும் போதாது, அதையும் தாண்டி சில விஷயங்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனுபவம். அந்த அனுபவம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு பட்டறிவு வந்துடும். அது வந்தாலே எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றத்தை நம்ம வந்து பார்த்திடலாம். அந்த வகையில பல்வேறு துறைகள் சார்ந்த துறைகளில் பணியாற்றி அனுபவசாலிகளை அழைத்து வந்து அவங்களோட அனுபவ பகிர்வை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அனுபவசாலி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நாம இன்னைக்கு சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு.
3: என்னுடைய பெயர் வந்து ரத்தினம். நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீனியர் மேனேஜராக, கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்து ரிட்டையர் ஆனேன். இப்போது ஐயர் பங்களா பக்கத்தில் மதுரையில் இருக்கேன்.
2: சார், இப்போ அடுத்ததா உங்களுடைய பூர்வீகம், அதாவது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பள்ளி பருவ காலங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: என்னுடைய சொந்த ஊர் பிரண்டிப்பட்டி

0: அதாவது மேலூர் தாலுகாவில் கொடுக்கம்பட்டி கிராமத்தில் உள்கடை கிராமம் எங்கள் ஊர், ஒரு ரிமோட் வில்லேஜ்னு சொல்லலாம். எங்களுடைய அப்பா அம்மா ஒரு நடுத்தர விவசாய குடும்பம். உடன் பிறந்த சகோதரர்கள் மூணு பேர், ஒரு சகோதரி. குடும்பம் கொஞ்சம் பெருசு தான். படிக்க வைக்கிறதுக்கு அவங்களால ரொம்ப கஷ்டம், முடியாத நிலை. ஏன்னா அது ஒரு மானாவாரி, கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் நிலம் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த மழை விழுந்தால் தான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு இன்சிடென்டலி என்னுடைய லக்கு அவங்க மேலூரில் இருந்தாங்க. அவங்க தான் என்னை வந்துட்டு படிக்க வச்சாங்க. அதாவது அவங்க வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அப்போது எல்கேஜிலாம் கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான், அது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தான் நம்ம அப்போ படிக்கக்கூடியது. அந்த 11 வகுப்புக்கு முடிஞ்ச உடனே பியூசின்னு சொல்லுவாங்க, அப்போது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மேட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர், அதுவும் பக்கத்துலேயே தான். எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு குருன்னு வச்சுக்கலாம். என்னுடைய ரெண்டாவது அப்பா அம்மா யாருன்னாக்கா எனக்கு என்னுடைய அம்மாச்சி தான். வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் அம்மாச்சி, அவங்க வந்து கைநாட்டு, அவங்க அரிசி வியாபாரம் பண்ணாங்க, அரிசி வியாபாரம் பண்ணி தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. காட்ஸ் கிரேஸ், எங்கள் அம்மாச்சி மூலமாக எனக்கு எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்.
1: பள்ளி வாழ்க்கை அப்புறம் கல்லூரி வாழ்க்கை, காலேஜில் எங்கே சார் படிச்சிங்க, என்ன படிச்சிங்க?
0: கல்லூரி வாழ்க்கைங்கும் போது துவக்கம் வந்துட்டு இப்போல்லாம் கிராஜுவேஷன் அப்படிம்பாங்க, பட்ட படிப்பாங்க, அப்போ வந்துட்டு பியூசின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த +2 தான் அப்போ பியூசி. அந்த பியூசியில் நான் போய் சேர்ந்தேன். அதில் மேத்ஸ் குரூப் எடுத்தேன். மேத்ஸ் குரூப் எடுக்கும்போது கொஞ்சம் பயம். அடுத்த நாளே போய் ஹிஸ்ட்ரி குரூப்புக்கு போனேன். ஹிஸ்ட்ரி குரூப் போனவுடனே அங்கே உட்காந்தாக்கா அது அதை விட மோசமாக இருந்தது, என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இது வந்து இது இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து தமிழ் மீடியத்திலேருந்து பியூசி இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறேன். அங்கே போய் உட்காந்தாக்கா எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அப்சல்யூட்லி நத்திங் இஸ் லேர்ன்ட்டு. அதை பார்த்து பயந்து போய் தான் ஹிஸ்ட்ரிக்கு போனேன். ஹிஸ்ட்ரியில் போய் அவங்க தியரியை ஆரம்பித்தாருன்னா தமிழாக இருந்தாலும் எனக்கு அது ஒத்துக்க முடியல. நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு, ஐயா எனக்கால முடியவே முடியாது, பரவாயில்ல இங்கிலீஷாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னையாவது எப்படி சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூசியிலே மறுபடியும் வந்து உக்காந்தேன். உக்காந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஒன்றுமே புரியலை. அந்த நாங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கைடன்ஸ் பண்ணாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ இப்படி இப்படி பாரு அப்படின்னு சொன்னாங்க. டிக்ஷனரி எடுத்துக்கோ, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு என்னென்னோ அதை பூரா அண்டர்லைன் பண்ணு, பண்ணிட்டு உட்காந்து பாரு. ஸோ என்னை வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வந்துட்டு அவங்க கை நாட்டுதான் பேரொழிய படிக்க வைக்கிறது இல்லை, அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு என்னால் இது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்தாங்க. நான் அந்த அவ்வளவு உழைப்பேன், என்னானே பெருமைப்படுத்திக்கிறத சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா என்னோட வந்து டிஸ்கிராப்ல இருந்து ஐ ஹவுட் டு கம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது அப்போது 11th standardல கிராமரை எழுதி பாஸ் பண்ணி 43 மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணி வந்திருக்கேன். பார்டரில் தான் வந்திருக்கேன், 35 பாஸ் மார்க்கு, அதை விட கொஞ்சம் கூட எடுத்து வந்துட்டேன். இங்கே வந்த உடனே ஒன்றுமே தலைகால் புரியலை. ஐ ஹவ் டு டெவலப் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நம்மளை உயர்த்திக்கிட்டே ஆகணும். ஸோ படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்காக உழைச்சேன். அதில் இருந்துட்டு பாஸ் பண்ணேன். அடுத்து வந்துட்டு பியூசி முடித்த பிற்பாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல, நான் வந்துட்டு இல்லை முடியாது, நான் வந்துட்டு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அது முடியாது, என்ன வேலைக்கு போகிறதுங்கிறதுல எங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு நான் தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியும், ஏ சக்தி இருக்கிற வரைக்கும் நான் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் கிராமத்தில் இருந்து வந்துட்டு அவங்க வந்து உதவி பண்ணுற சூழ்நிலை, அப்பப்போ எங்களுக்கு இந்த அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க, சாப்பாட்டுக்கு வந்துட்டு அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த உதவியை தவிர மற்ற எதுவும் கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க கைட் பண்ணாங்க. அப்போது ஒரு நண்பர் இருந்தார், அவர் வந்துட்டு ஹி வாஸ் அ பிளைண்ட் மேன், ஹி வாஸ் டூயிங் பிஏ, அவர் எனக்கு சீனியர், அவர் தான் இது இந்த கைடு. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிஏவில் சேர்ந்துடலாம், பிஏவில் தமிழ் மீடியம் படித்தாக்கா அவங்களே புத்தகங்கள்லாம் சும்மா கொடுத்துட்றாங்க, அவங்க வந்துட்டு எய்டும் கொடுக்குறாங்க, தமிழ் மீடியம் படித்தாக்க எய்டும் கொடுக்குறாங்க.
1: எந்த கல்லூரி? மேலூர் அரசு.
0: மேலூர் அரசு அரசு கல்லூரியில்.
1: கல்லூரியில்
0: அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு அது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது தமிழ் மீடியம். ஐயா ஹிஸ்ட்ரி மறுபடியும் நான் போகிறதுக்கு விரும்பலை. சரி, இப்போ மேத்ஸில் பியூசியில் மேத்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேத்ஸ் போனால் தான் அதில் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர்டு பிஎஸ்சி மேத்ஸ். 1978 முடித்தேன்.
1: முடிச்சு அடுத்த கட்ட படிப்பு ஏதாவது பண்ணீங்களா?
0: அல்ல, அடுத்த கட்ட படிப்புக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நிர்பந்தத்தில் இருக்கேன்.

0: வந்து வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம். அந்த வேலைக்கு போய் ஆகணுமே, அந்த முடித்த உடனேயே எந்த வேலையும் கிடைக்கலைங்கிறது அது ஒரு பெரிய வலி. என் மேலே கொண்ட கொஞ்சம் ஒரு அபிமானத்தில் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் இன்சார்ஜ், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனுடைய அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் ரெண்டு பகுதி இருந்தது, ஒன்று புக்ஸு சேல்ஸு, இன்னொன்று கேன்டீன். இந்த புக்ஸு சேல்ஸுக்கு வந்துட்டு என்னுடைய சீனியர் அதனுடைய இன்சார்ஜாக இருந்தார். என்னையை வந்துட்டு அந்த கேன்டீன் இன்சார்ஜாக போறியா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன் அவர் கேட்டார். சரி சார் அப்படின்ட்டு, நான் என்ன சம்பளம் எது எதுவுமே கேட்டுக்கல, சம்பளத்தை பற்றி கவலையே இல்லை, எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்கல்ல அதுவே எனக்கு போதும். ஏன்னா காலேஜுக்குள்ள கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு வந்து மற்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். எனக்கு வந்துட்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸும் வந்துட்டு நான் பார்க்கறதுக்க முடியும், அல்லது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்க முடியும். எனக்கு வந்து கேன்டீன் வந்துட்டு எவ்வளோ ஓடிடப்போகுது அதை பற்றி இல்லை, அந்த கிடைக்கக்கூடிய இன்டர்வீனிங் டைத்தில் ஐ கேன் ப்ரிப்பேர் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ங்கிற ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
1: சரி, அப்போ அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, சேர்ந்து உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு?
0: இது கேட்டாக்க எனக்கே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு.
1: ஆனா
0: கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது, 30 ரூபாய் கொடுத்தாங்க.
1: 30 ரூபாய்
0: ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கணக்கு. அதாவது இது வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்களா
1: என்னன்னு
0: தெரியல. அதே வந்துட்டு நீங்க வந்து 79 வச்சுக்கோங்களேன், 78-79 அந்த நேரத்துல அந்த 30 ரூபாய் அந்த 1 ரூபாங்கிறது எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு உண்டான தொகையை எனக்கு கிடைக்குது, அதுவே பெரிய ஆச்சு. மத்திய அரசினுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் நான் எனக்கு ஒரே வழி. அதுக்கு இடையில நீ என்ன வேலை கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, ஐ ஆம் ரெடி டு டு அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தேன். இந்த ரெண்டாவது வேலையும் அதோட இணைச்சி எனக்கு கொடுத்து விட்டாங்க. இதுல வந்து இன்னும் அவரு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் HOD வந்தார். ரத்னம், நீ வந்துட்டு NAP பார்ட் டைம் சூப்பர்வைசரா போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு. அதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னாக்கா அதுவும் 30 ரூபாய் தான். எனக்கு 30-30-60 ரூபாய் சேர்ந்துருச்சு, பெரிய விஷயம். அதோட எனக்கு நாலேஜ் ஷேரிங் கிடைச்சது.
1: இதை சரி ரெண்டு வேளை பார்த்தீங்களே, உங்களால் படிக்க டைம் இருந்துச்சா?
0: எனக்கு அதை பற்றி கவலையே இல்லையே. எனக்கு வந்துட்டு சூப்பர்வைசர் வேலை வந்துட்டு ஐ ஹவ் டு சிட் வித் த ப்ரொஃபஸர் இன் இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இட்செல்ஃப். அங்கேயே உட்காந்துக்கணும், அங்கேயே உட்காந்துக்கும் போது சும்மா கொஞ்சம் பண்ணி இவருக்கு கிளாஸ் எடுக்க போயிடுவார், எனக்கு என்ன படிக்கிற வேலையை தவிரது. எனக்கு வந்துட்டு ரூம்குள்ளே ஏசி போட்டு ப்ரொஃபஸர் ரூம்குள்ள ஒரு அழகான ஒரு சேரை கொடுத்து நீ உட்காடுறான்னாக்கா உட்காந்து படுறான்னாக்கா எனக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா? சரி, அதனால எனக்கு வந்துட்டு அங்கேயே புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டேன், அங்கேயும் வாங்கிக்கிட்டேன், பண்ணிக்கிட்டேன். அங்கேயும் எடுத்துக்கணுனாக்கா சப்ஜெக்ட் வைஸ், அதே நேரத்தில் GK இதுகள்லாம் பார்க்கும்போது இந்த ரூபாயை வச்சு நான் புஸ்தகத்துக்கு புது புஸ்தகம் வாங்க முடியாது. மதுரைக்கு வர்றவங்கிட்ட கொடுத்து விட்டு அவங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்மில் அது பழைய புஸ்தக கடையில் இருக்கும், இந்த பழைய புஸ்தக கடையில் அரை விலைக்கு. அது எனக்கு என்ன நாலேஜ் வந்துட்டு இந்த வருஷம் போட்டான்னா போன வருஷம் போட்டிருந்தான்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கே வேண்டியது கரண்ட் டாபிக்ஸ். கரண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு நான் எனக்கு வந்து நியூஸில் கேட்டுக்கிறேன், எனக்கு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எனக்கு வந்துட்டு கட்டம் போட்டு எடுத்து வச்சுக்குவேன், அது எல்லாமே இது பண்ணிக்குவேன்.
1: நோட்ஸ் மேக்கிங்ல
0: அதுல சந்தேகமே வேண்டாம், நான் படிக்கும் போதே வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவேன்.

0: தேனி மாதிரி நல்லா உழைச்சிங்க படிச்சிங்க, அரசு தேர்வு எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதியிருப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல வெற்றி பெற்றீங்க?
1: கிளரிக்கல் கேடர்னு இருக்கு, எல்டிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த எக்ஸாம் தான் எழுதினேன்.
0: எந்த டிபார்ட்மெண்ட்?
1: சென்ட்ரல் மினிஸ்ட்ரி. எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போடுவாங்க, ஆனா எனக்கு முத முத கிடைச்சது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஹவுசிங்.
0: எந்த ஊர்ல வேலை பார்த்தீங்க?
1: டெல்லியில போட்டாங்க.
0: எப்படி சார் அனுபவம் இருந்துச்சு?
1: அங்க போய் இங்கிலீஷ்ல உரையாடுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச பட்லர் இங்கிலீஷ் தான் சொல்லணும், அதே மாதிரி அங்க வந்து ஹிந்தி வந்துட்டு கம்பல்சரியா பேசி ஆகணும், ஹிந்தியும் தெரியாது.
0: எப்படி சமாளிச்சீங்க?
1: ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு. 1981 பொதுப்பணித்துறைக்கு என்னைய போட்டாங்க. அங்க எனக்கு வந்துட்டு அந்த செக்ஷன் ஆபீசர் வந்துட்டு ஏபி குப்தான் ஞாபகம் இருக்கு, அவரு எனக்கு டீலிங் கிளர்க்கா கொடுத்துட்டாரு. அவங்க பண்ணக்கூடிய வேலையை எடுத்து நான் அப்பதான் புதுசா போய் சேர்றேன், என்கிட்ட கொண்டாந்து டீலிங் கிளர்க்கா டீலிங் ஃபைல்ஸ் வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல என்னன்ட்டு. சரி, தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு மாசம், அதாவது எனக்கு வந்துட்டு என்னைய வந்து ப்ராக்ரஸ் பண்றதுக்காக அந்த ஏபி குப்தாங்கிற அந்த செக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணாரு, ரத்தினம் நீங்க வாங்க, என்ன அது நீங்க இப்படி இங்கிலீஷ்லாம் இப்படி இருக்கீங்களே, அதுவும் யார் முன்னாடி கேட்குறாருன்னா அட்மின் செக்ஷன் ஆஃபீஸர் முன்னாடி கேட்குறாரு. எனக்கு அது ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுச்சு. அவரை சொன்னார், நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் எப்படி இருக்கான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா அவரை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நானாக புரிஞ்சிட்டேன் அவர் சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாரு. தட் அது த இங்கிலீஷ் ஷுட் பி சம் வாட் ஸ்டைலிஷ். நீங்கள் வந்துட்டு இங்கே அதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கும், ஒன்று வந்து நோட்டு போடுறது, இன்னொன்று வந்துட்டு கரஸ்பாண்டன்ஸ் ஐ மீன் டிராஃப்ட் பண்ணுறது, இன்னொன்று ஐஓஎம். ஐஓஎம் இன்டர் ஆஃபீஸ் மெமரண்டம் அப்படிங்கிறதுல அது ஒன்று இருக்கும், நோட் இருக்கும். இந்த நோட்டு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அது கீழே வந்துட்டு செக்ஷன் ஆஃபீஸர் படிச்சுட்டு போட்டுருவார். அதாவது த சம்மரி ஆஃப் அந்த டிராஃப்ட் அது வந்து இதில் இருக்கும். நம்ம எந்த லெட்டர் யாருக்கு அனுப்புகிறோமோ எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோமோ அதனுடைய சம்மரி இதில் இருக்கும். சரி, இப்போ அந்த டிராஃப்ட் வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணேன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் போடணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நமக்கு என்னென்ன கிராமர்லாம் படித்தோமோ அதை பூரா மனசை கொண்டு வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருவேன். இட் வாஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் முறையாக ஒரு அரசு வேலையில் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில் போய் ஒரு எனக்கு ரொம்ப பெருமை.
0: எத்தனை ஆண்டு காலம் சார் வேலை பார்த்தீங்க?
1: மே 2 1981 சேர்ந்துட்டு அடுத்த வருஷமே வந்துட்டு யூடிசி எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். அதில் பாஸ் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்டியாலாவில் போஸ்டிங் போட்டாங்க. அதோட அதோ அது வந்துட்டு December 22 இதை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். அங்கே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஏற்கனவே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனையும் எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்தது, டெல்லிக்கே வந்தது. எனக்கு ரெட்ட சந்தோஷம், டெல்லிக்கு போயிட்டா. இதில் என்ன இதுனாக்க,

0: ஏன் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் சொந்த ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் கழிச்சு தான் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும். இந்த நிர்பந்தத்தை நினைச்சு பார்க்கும்போது, ஐயா சாமி வேண்டாம், பேங்க்கு போனாக்கா அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்துட்டு ஓடி போயிடலாம். அதுவும் போக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தனாக்கா ஜூனியர் மோஸ்ட்டாக வரணும் வந்த ஜோனுக்கு, அதுலேருந்து நான் தப்பிக்கணும். ஸோ தட்ஸ் வை அதை விட்டு வெளியே வந்து பேங்க்கு வந்தேன்.
1: எந்த ஊர்ல ஜாயின் பண்ணீங்க?
0: அதுவும் டெல்லி தான்.
1: டெல்லியில ஜாயின் பண்ணீங்க?
0: ஆமா.
1: டெல்லியில இருந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தீங்க?
0: 1 இயர்ல எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம்ங்கிற ஊர்ல எனக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க.
1: சரிங்க சார்.
0: கிருஷ்ணாயத்துக்கு வந்த உடனே, தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே 1 இயர்லயே எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்க. 29வது வயசுல 1984 நவம்பர் 24ஆம் தேதி என்னுடைய துணைவியார் கரம் பிடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: அவங்க பேர் என்ன?
0: அவங்க திருமதி ராதா ருக்மணி அவர்கள். இதில் இன்ஸ்டிடியூட்டிலே அவங்க என்னுடைய காலேஜ் மேட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலேஜ் முடித்தது 1980, நான் 78ல் முடிச்சிட்டேன். இது வந்துட்டு சுற்றி வளைச்சி என் ஃப்ரெண்டுடைய அண்ணன் மூலமாக தான் இந்த அலையன்ஸ் கிடைச்சிது.
1: அவங்களோட குழந்தைகள் சார்?
0: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார்.
1: என்ன பண்றாங்க?
0: அவங்க எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சுட்டு HCCL சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியரா இருந்துட்டு 2வது குழந்தைக்காக அவங்கள பாக்குறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு இப்ப வீட்டுல இருக்காங்க.
1: சரி, இப்ப திருச்சியில முத முத நீங்க வந்து பேங்க்ல போஸ்டிங் வாங்கி வர்றீங்க, டிரான்ஸ்ஃபர்ல எங்கெங்க சார் போனீங்க?
0: அங்கிருந்து நான் கிளரிக்கலாகவே டிரான்ஸ்ஃபர் ஆகி மதுரைக்கு ட்ரை பண்ணி 8 ஆண்டுகள் கழித்து நாங்கள் மதுரையில் மெயின் ஆஃபீஸுக்கு வந்தேன், பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷங்கள் இருந்தேன். அதுவும் கிளரிக்கலில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து இது ப்ரமோஷன் வந்துட்டு போகணுங்கிற அதாவது ஒரு ஆசை அப்போ தான் வந்தது. அது என்னுடைய மனைவியாரனுடைய தூண்டுதல்னால் அதுக்கு சொல்லணும். அப்போ சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரமோஷன் வாங்கினாக்கா என்னுடைய இது வந்து இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குடும்பத்துக்காக, அங்கே வந்துட்டு ஒரே இதையாக இன்வால்வ் ஆகிட வேண்டியதான் ஒர்க்லேயே. அப்போது அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? நீ தான் எல்லா வேலையும் கவனிச்சுக்கணும், இன்க்ளூடிங் த ஒரு ஃபேமிலி ஒர்க் பூராமே கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஷி வாஸ் என்கரேஜிங்.
1: என்னென்னலாம் ப்ரமோஷன்லாம் சார் வந்தீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிம்பாங்க. அந்த ஸ்கேல் 1 எனக்கு தலகால் புரியலை, அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க போட்டது வந்துட்டு பெரிய பிரான்ச்சில் போட்டாங்க. நான் கொஞ்சம் சின்சியாரிட்டி அப்படிங்கிறதுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. என்னை ஒரு அருமையான பிரான்ச்சு திருப்பூர் பிரான்ச்சில் போட்டாங்க. அந்த பிரான்ச்சில் போய் ஆஃபீஸராக போய் முதல் முறையாக சேர்ந்தேன். அங்கே போட்டுட்டு 2 வருஷம் தான் அங்கே இருந்தேன். இருந்துட்டு மேனேஜராக போட்டாங்க, பெரிய கோட்டையில் மேனேஜராக போட்டாங்க.
1: அங்கிருந்து மேனேஜர் வந்து பெரிய கோட்டைக்கு வந்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்?
0: அங்கே திருப்பூரில் ஆஃபீஸராக இருந்து மேனேஜராக இங்கே இருந்தேன். இங்கே வந்தேன், இங்கே வந்துட்டு 3 ஆண்டுகள் வந்துட்டு இங்கே ஆஃபீஸராக இருந்தேன். பெரியகோட்டை எடுத்துட்டு அடுத்து நீங்கள் அடுத்த எனக்கு இப்போ இது வந்துட்டு சிவகங்கை பிரான்ச்சு வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதை ஃபார்மேஷன் பண்ணேன், 6 மாதம் அங்கே இருந்தேன். 6 மாதம் கழித்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேனேஜராக விருப்பாச்சி கொடுத்தாங்க, பழனி போகிற வழி. அந்த விருப்பாச்சியில் மேனேஜராக 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேனே மதுரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த ஊர் கொடுங்களேன், கொஞ்ச நாளாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க SS காலனி பிரான்ச்சில் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கடன் அப்படிங்கிற இதில் கிடைச்சது. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணேன். அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு ப்ரமோஷன், அதுக்கப்புறம் அண்ணா நகர் பிரான்ச்சில் அட்மின் மேனேஜராக இருந்தேன். அட்மின் மேனே அது ஒரு 6 மாதம் தான். அதில் வந்துட்டு அடுத்த ஸ்கேலுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. ஐயர் பங்களா பிரான்ச் மேனேஜராக போகிறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன்.
1: டெல்லியில் தொடங்கின உங்கள் பையனை வந்து அப்படியே வந்து ஐயர் பங்களால பிரான்ச் மேனேஜராக வந்துட்டீங்க, எத்தனை வருஷம் பார்த்தீங்க?
0: அங்கே 2 வருஷம் இருந்தேன்.
1: சரி,
0: அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சிவகாசியில் அது சீஃப் மேனேஜர் பிரான்ச்சு, அங்கே இன்சார்ஜ் கிரெடிட்னு போட்டாங்க. போட்டுட்டு 1 மாதத்தில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரமோஷனில் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். என்னைய பிரான்ச் இன்சார்ஜாக போட்டாங்க.
1: எந்த ஒரு அரசு பணியாளர் இருந்தாலுமே ஓய்வு காலம்னு வரும். ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், ரிட்டையர்மெண்ட் எந்த பிரான்ச்சில் எங்கே என்னவா சார் ரிட்டையர் ஆனீங்க?
0: ஓய்வு பெறும்போது நான் வந்துட்டு மதுரையில்

0: கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸினுடைய பிரான்ச் ஆஃபீஸர் ரெண்டாவது ஆஃபீஸாக வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க, ஜோன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பிரான்ச் அதனுடைய அந்த கிரெடிட் மட்டும் அந்த லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இது பண்ணாங்க. ஏஜிஎம் வந்துட்டு ஹெட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் நான் இருந்தேன். அதுவும் சீஃப் மேனேஜருடைய ஒரு தகுதி உள்ள அந்த இடம் தான் அது. ரிட்டையர் ஆனது 2016 செப்டம்பர் 30.
1: அந்த ரிட்டையர் ஆன அந்த தருணம் நினைவு இருக்கா உங்களுக்கு?
0: ஐயோ, அதை எப்படி மறக்க முடியும். அந்த மீட்டிங் வந்துட்டு ரொம்ப பெரிய மீட்டிங்காக இருந்தது. அது எங்கள் அந்த ஜோனல் ஆஃபீஸ் ஜோன் டூலேயே அந்த ஹாலில், பெரிய ஹாலில் நடந்தது. ஏஜிஎம்மோ அதில் நிறைய பேசினாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. அது முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு கூட வந்தது ஒரு 7 பேர் ஸ்டாஃப் வந்து என்னை வந்துட்டு வழி அனுப்பி வச்சு கொண்டு வந்து விட்டாங்க.
1: வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க.
0: எங்களுடைய அசோசியேஷன்ல இருந்து ஒரு கோல்டு காயின், அது ஒரு டாலர் கொடுப்பாங்க. அது வந்துட்டு எல்லாத்துக்கும் கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ரிசீவிங் தட் கோல்டு மெடல்.
1: இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இப்போ என்ன சார் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ கிரியேட்டட் மை செல்ஃப். எனக்கு வந்துட்டு இன்சிடென்டலி கடவுள் வந்துட்டு என்னை ஒரு தண்டனை கொடுத்தார். சூரிய ஒளி பட்டதுனாக உடம்புல பொக்கலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இது வந்தது. பேங்க் ஏசிலேயே இருந்ததுனால வெளியே வந்துட்டு அதனுடைய இம்பாக்டாக இருக்கலாம். இதனால எனக்கு வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணினது வெளியவே போகக்கூடாது, நீங்கள் வந்துட்டு அந்த வெயிலே படக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போடணும், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எனக்கு வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு இயற்கையை மீறி நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு மாடியில் போய் 30 நிமிஷம் நிற்பேன், பயங்கரலாம் அடிக்கும், குளிப்பேன், இப்போ எடுத்துக்கிறேன், அடுத்த நாள் ஒரு நிமிஷம் எடுப்பேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் ஆகும்போது ஒரு இந்த கார்டனை உருவாக்கினா என்னன்னு தோணுச்சு. 4 செடியை வச்சேன், 5 செடியை வச்சேன், அதுக்கு தண்ணியை ஊற்றினேன், அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அது ஒரு பெரிய கார்டன், மூலிகை கார்டனாக வந்துட்டு ஐ ஹவ் கிரியேட்டட் மை செல்ஃப் இன் தி டெரஸ். இல்லை அது பத்தாது எனக்கு. அது போக மருத்துவத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு விஷகடிக்கணும்னான மருந்துகளை கொடுத்தாரு. அதனுடைய தாக்கமோ என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு மருத்துவத்தில் கொஞ்சம் இது இருந்தது. இன்சிடென்டலி என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்குபஞ்சர் நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு கேட்டார், சேர்ந்துட்டேன். அதில் இது வந்துட்டு பாரத் சேவா சங்கா அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்தக்கூடிய அந்த இதில் வந்துட்டு எக்ஸாம் நடத்துனாங்க. அதுக்கு கோச்சிங் சென்டர் கோயம்புத்தூரில் இருந்தது. அதன் மூலமாக படித்து அதை பாஸ் பண்ணேன்.
1: நீங்கள் பொழுதுபோக்காக வந்து என்னென்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
0: என்னுடைய காலையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராணாயாமா அண்டு ஆசனங்கள்.
1: சரி,
0: அது தவிர சார் முடிச்சுட்டு இது வந்துட்டு டிவி பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரசிச்ச பாட்டை வந்துட்டு வேட்டைக்காரன்ங்கிற படத்துல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலக

0: பாட்டை வந்து நல்லா பாடியிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் சார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துடும் சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து, நீங்கள் பெற்றவையிலிருந்து, பெற்ற அனுபவங்கள்லேருந்து இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
1: ஒன்று வந்துட்டு நம்ம பெற்றவங்களை வந்துட்டு நம்ம கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தவறாமல் பண்ணணும். அப்புறம் அடுத்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பாட்டில் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை கவனிக்கணும். அடுத்து நம்மளுடைய உழைப்பு வந்துட்டு வீணாக போயிடக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை வந்துட்டு விரும்பி செய்யுங்க
0: சார். ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தமிழ் மீடியத்திலேயே படித்து இங்கிலீஷ்னா கஷ்டம் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நீ இங்கிலீஷில் வந்து நல்ல ஒரு புலமை வாய்ந்த ஒரு நபராக மாறி எங்கேயோ வடக்கில் இருக்கக்கூடிய டெல்லிக்கு போய் அங்கே போய் வேலை பார்த்து அங்கே ஒரு துறை, அப்புறம் அடுத்து இன்னொரு இன்கம் டேக்ஸ் துறை, அப்புறம் வந்து நம்ம மாநிலத்தில் வரணும்.

0: நம்ம ஊரில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்கித்துறை பேங்கிங்கில் பாஸ் ஆகி மறுபடியும் பேங்க்கில் வந்து வேலை பார்த்து அங்கே இருந்தே பல ஊர்களுக்கெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டு சீனியர் மேனேஜர் கேடரில் நாம் எங்கே படிச்சிங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் விரும்பி வந்த டெல்லியிலேருந்து வந்தீங்கல்ல அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலேயே வந்து நீங்கள் சீனியர் மேனேஜராக ரிட்டையர்ட் ஆனீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட வந்து மருத்துவம் சார்ந்த இன்றைக்கி ஒரு பணியில் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இப்போ இளைஞன் மாதிரி வந்து நல்ல உங்களோட துடிப்பான பேச்சு உடல் ஆரோக்கியமான ஒரு உடல் வகை எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து எந்த ஏஜுங்கிறது ஏஜ் டசன்ட் மேட்டர், ஏஜ் இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் எல்லாம் கடந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஒரு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோட இன்னும் உங்களுடைய பணிகள் மருத்துவ சேவைகளை இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் இன்று வேலூர் ஸ்ரீபுரத்தில் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி. அவர் பேசுகையில்,
1: Standing here on the sacred, vibrant soil of Tamil Nadu, I can feel the centuries of our pure devotion. It is the land of the Alvars and Nayanars who took spirituality straight to the hearts of the common man through their service verses. Public capital expenditure has grown so fold from about 2 lakh crores to the in 2014, now 13 lakh crore in 2026. National highways have grown round about 65%, and the operational airports have more than doubled in last 11 years. In the same time, last 11 years, we have also seen the transformation of Kashi Vishwanath Temple, Mahankal, and a historic fulfillment of the

0: receiving the scholarships today, think of education of our puja, excel of our today studies and use knowledge and skill of service the society. You carry the wisdom of a civilization that has valued knowledge of our thousands of years, used to innovate, use it to serve, uplift others. As we grow and lead India towards the developed country in 2047, carry this light forward into ignite a million other lives.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தும் H1N1 வைரஸின் தாக்கத்தை குறைக்க நல்ல ஓய்வு, தேவையான அளவு திரவப் பொருட்கள் உட்கொள்ளுதல் மற்றும் சரியான சிகிச்சைகள் ஆகியவை முக்கியமானது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இந்த வைரஸ் தாக்கத்தை குறைக்க உதவும் என்றும் தெரிவித்துள்ளது. அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்த மாநாடு தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிறைவு நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாநாட்டில் உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி சென்னை. இனி தொடர்வது திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து அரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

சித் ஸ்ரீராம் பிரியங்கா குரல்களில் உரியடி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் ஹரிச்சரண் வெண்ணிலா கபடி குழு 2 திரைப்படத்திற்காக.

ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ அஜய் ரேகா ஹியர். டைம் இஸ் ஷார்ப் 10:30 ஆன் த கிளாக். இட்ஸ் டைம் ஃபார் வெஸ்டர்ன் மியூசிக் டில் 11 PM டுடே. ஐ சி டு தட் ஐ ஜஸ்ட் பிளே சம் ஒண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் ட்ராக்ஸ் டு மேக் யூ ஸ்லீப் டைட். அண்ட் டுடே இஸ் மண்டே 21st September would be Monday, and I'm so curious and I'm so worried about Monday. So I just see to that I play some wonderful tracks so that you ward off this Monday blues. That is this 21st September 2026. It's supposed to be a Monday and today is Sunday, and we are almost nearing the end of the day today, and whatever grudges you have, just throw it off. I'm always thinking about this Monday and how to ward off this Monday blues. Yes, so what you do is, one tip I just give you, Monday don't keep so hectic work with you. Just schedule all the hectic works for Tuesday. Monday you take some light work and complete your target very fast, so that you will get the high motivation for to work on Tuesday. And the first track what I'm going to play for you is from Alice Keys, Girls on Fire. Yes, tomorrow all the girls will be on fire because it's Monday. Here goes the track. Listen to music and enjoy.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:39 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ ஆர்ஜே ரேகா டில் 11 PM டுடே டு மேக் யூ ஸ்லீப் டைட். அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு பிளே இஸ், பட் பிஃபோர் தட் டைம் இஸ் 10:39 மை டியர் லிஸ்னர்ஸ், ப்ளீஸ் வாட் எவர் கிரட்ஜஸ் வாட் எவர் யூ ஹேவ் ஜஸ்ட் த்ரோ இட் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஆர் பியூட்டிஃபுல் ஸ்லீப் அண்ட் ஹேண்ட்ஸம் ஸ்லீப். அண்ட் யூ வேக் அப் யூல் பிகம் பியூட்டிஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸம், சாரி வி லுக் இஃப் யூ ஹேவ் அ வெரி குட் ஸ்லீப் பை லிஸனிங் டு த மியூசிக், பிகாஸ் மியூசிக் இஸ் ஆல்சோ ஃபுட் ஃபார் லவ் அண்ட் யூ நீட் லவ் டு செரிஷ் யுவர் பாடி அண்ட் த பெஸ்ட் பார்ட்னர் ஃபார் ஒன் செல்ஃப் இஸ் ஆ தை தை தை செல்ஃப் அலோன். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் ஃபிலிப் ஜே ஃபீட் அண்ட் கின் கேசண்ட்ரா சைலண்ட் எமோஷன். லிசன் டு த மியூசிக் அண்ட் ஸ்லீப் டைட். லவ் யூ லாட்ஸ் இன் த சென்ஸ் லவ் யூ லாட்ஸ் ஸ்லீப் லைக் யூ பேபி சோ தேர்.

இந்த இரவின் மடியில் இந்த நிகழ்ச்சியில் ஆளவந்தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் ஒலிப்பது ஆளவந்தான் படத்திலிருந்து பாடல்கள்.

0: வரைக்கும் அம்மா சொல்ற மறந்துட்ட.
1: மகனே உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன், மணந்தால் அவளை மணக்க வேண்டும்.
2: இன்னும் ஜோக்கே சொல்லடா.
1: அவள் மொத்து மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
0: மகன் சொன்னானா?

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: இருவின் மடி நிகழ்ச்சியில் இதுவரை ஆளவன்தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பூனம் அஹூஜா.

ஜாதி எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: மறந்து சொல்வேன் இன்னை என்று யாரோ
1: வேலை
0: வேலி எனக்கில்லை
1: வேலை
0: வேலி எனக்கில்லை
1: பொறுமையுடன்
0: முதுமை வரும் வரையோ
1: ஹலோ.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

0: அர்ணங்கிளி திரைப்படத்தின் நிறைவான பாடல் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ளது.
1: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பா.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியில் நிறைவாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

தித்திக்க தித்திக்க பூசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோ. கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் ஜிதேந்திரா அபிஷேகி அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து தாகிரா சேத் அவர்களின் பாட்டும் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து அகத்திய திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் குரலில் ஒலிக்கும் பாடல்.